ஹாஜி தான் பகே சிவாய் மூலமா வருத கம்பியம் வர சாங் எனிவே ஜனாப் டிரம் வந்தனேகோ ஜெட்கே சச டிரம் வந்தனஹா நம்ர பெஹதரின் லாஜவாப் யூனிக் ஷாந்தார் ஹப்சூரத் என்ன அப்போ சொன்னி கம்தா சூப்பர் ஜோடுகடே நான் தோ அந்த புரோகிராம் இஸ் ஜோடுமா மொபைல் கீதினோ வேலை மசாலா கைஹா கட்சி ஸ்டாப் கீகி